ஆண்டிடினாள் மாபாபி சென்னு தொடாத்த வண்ணம் மாரோடு சேர்த்திட்டு பூண்டு கொண்டிடினாள் மாபாபி சென்னு தொடாத்த வண்ணம் சோதரி தன்னுடைய ரோதனம் கண்டிட்டு ரோஷிதனாயொரு கம்சனப்போல் ஓடியணஞ்சு வலிச்சு நின்னிடினானோமனையாயொரு பைதൽ തന്നെ பாதம் பிடிச்சவൻ பாறமேல் தள்ளுவான் பாரம் சுழற்றி நின்னோங்கும் நேரம் கீ போட்டு

அதுக்காகத்தனக்கு நீங்க சொல்லம்மா, அறுவடைக்கு காத்திருக்கும் நெல்லம்மா. நீ யாருக்காகத்தனக்கு நீங்க சொல்லம்மா, மருமம் வந்த பொண்ணு போல அச்சமா, வீட்டை பார்க்க போற ஆசையிலே வெக்கமா. பருவம் வந்த பொண்ணு போல அச்சமா, வீட்டை பார்க்க போற ஆசையிலே வெக்க.

ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பா எங்க சொல்லு பெருசா. ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா.

யாருக்காக தனக்கு நீங்கே சொல்லம்மா, அறுவடைக்கு காத்திருக்கும் நெல்லம்மா. நீ யாருக்காக தனக்கு நீங்கே சொல்லம்மா, பருவம் வந்த பொண்ணு போல அச்சமா, வீட்டை பார்க்க போற ஆசையிலே வெக்கமா. பருவம் வந்த பொண்ணு போல அச்சமா, வீட்டை பார்க்க போற ஆசையிலே வெக்கமா.

ளோ யசோத தன் புத்திரியாய் மன்னிடம் பூகினாள் மாயதானும் கம்சனை பிடிச்சுள்ளானக துந்துபி பைதலே தன் கடையாக்கி நடந்துமீதே அம்மழ தன்னை தடுத்து நின்றினான் வெண்மையே பூண்டுள்ளொரென்னு நியாயம் ஆனக துந்துபி தன்னுடைய சேனெழும் பாணியாயுள்ளோரு யானமேறி வாருற்று நின்னொரு வாரீநாதமா பேரிதൻ நாதவும் பூரிச்செங்கும் வங்கனி வாண்டொரு பன்னக நாதனாம் வன்குட தன்னையும் சூடி நின்னாய் சாபமாயுள்ளொரு தீபவும் சம்பாதிச்சம்பாடி முன்னிட்டு போவது.